0: உந்து போஷுதாய் வவின் இயல சோயா நகட்ஸ் நம் விஜய வெஜி நம் வெஜிம தமாய்
1: மெல்வா போக்ஸ் பார்வல நம் கணக்கம மிம்ம கஹாலத்தியன நிசா விஷ்வாசேன் கண்ண புல்வா ரவட்டன்னத் பே மெல்வாய்க லங்காரு இக்க
2: தா

ஹாப்பி பர்த்டே. கொண்டு மக்கடா காதுரங்க ஆடுவாங்க ஹாப்பி பர்த்டேக்கு. எனக்கு அம்மா பர்த்டே கிட்ட ஒன்று மங்கானே ஆட்டம். அம்மா குடும்பத்தி வினோஷா கணேஷா சமிலா கிரணி தோ வேம் சார் ஆசாங்க செட்டகமா தோ ஆடு விஷ்கரணுமா அப்பே பிரேமசிரியா தெக்கமா சூரியன்